0: इस गीत के साथ ही फिल्मी गीतों का कार्यक्रम बहारों की शाम अब संपन्न होता है। ये आकाशवाणी का श्री विजयपुरम केंद्र है। शाम के 5 बजने को है, लीजिए अब सुनिए तमिल कार्यक्रम।
1: ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி வழங்கும் தமிழ் அமுதம். வணக்கம் நேயர்களே. ₹438.6 684 kHz மத்திய அலை வரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒளிபரப்பு. இன்று பராபர வருடம் ஆணி திங்கள் முதல் நாள், ஜூன் மாதம் 15 திங்கட்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கு செயற்கை கருவூட்டல் குறித்த நேரலை நேர்முகம் கேட்கலாம். நேயர்களே, தொடர்வது ஃபோன் இன் ப்ரோக்ராம். என் நிகழ்ச்சியை வழங்குவோர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சர்வீசஸ்.

0: நேயர்களே, கால்நடைகளுக்கு செயற்கை முறையில் கருவூட்டுதல் குறித்து மத்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தின் தலைமை விஞ்ஞானி டாக்டர் டி சுஜாதா அவர்களுடன் நேரலையில் நேர்முகம். நேயர்களும் விவசாய பெருமக்களும் தங்களது சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வதற்கு அழைக்க வேண்டிய எண் 232-5440. வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
1: நன்றிங்க
0: மேடம். இந்த செயற்கை கருவூட்டல் முறை என்றால் என்ன, அது எவ்வாறு செய்யப்படுகிறது, அதை பற்றி நம்ம நேர்களுக்கு சொல்லுங்களேன்.
1: ஓகே. முதலாவது இந்த நிகழ்ச்சிக்கு இந்த செயற்கை கருவூட்டல்ங்கிற ஒரு முக்கியமான டாப்பிக்கை கொண்டு வந்ததற்காக ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலி இந்த கால்நடைகளில் செயற்கை கருவூட்டல் அப்படிங்கிறது வந்து நவீன மருத்துவ முறை. அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆண் விலங்கினுடைய விந்துவை எடுத்து அதை வந்து குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஊசி மூலமாக வந்து பெண் விலங்கோட கர்ப்பப்பையில் வந்து செலுத்துகிற முறைக்கு பேர் தான் வந்து செயற்கை கருவூட்டல். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
1: நன்றிங்க
0: மேடம். இந்த செயற்கை கருவுற்றல் முறை என்றால் என்ன, அது எவ்வாறு செய்யப்படுகிறது, அதை பற்றி நம்ம நேர்களுக்கு சொல்லுங்களேன்.
1: ஓகே. முதலாவது இந்த நிகழ்ச்சிக்கு இந்த செயற்கை கருவுட்டல்ங்கிற ஒரு முக்கியமான டாப்பிக்கை கொண்டு வந்ததற்காக ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலி இந்த கால்நடைகளில் செயற்கை கருவுட்டல் அப்படிங்கிறது வந்து நவீன மருத்துவ முறை. அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆண் விலங்கினுடைய விந்துவை எடுத்து அதை வந்து குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஊசி மூலமாக வந்து பெண் விலங்கோட கர்ப்பப்பையில் வந்து செலுத்துகிற முறைக்கு பேர் தான் வந்து செயற்கை கருவூட்டல். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் வந்து காமன் டெக்னாலஜி, இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் ஹியூமன் பீயிங்லேயும் வந்து அது காமனாக இருக்குது. அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஆண் விலங்குகளிலிருந்து ஒரு விந்தணுக்களை வந்து கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. கலெக்ட் பண்ணினதுக்கப்புறமா வந்து ஆனால் அந்த ஆண் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு ஹை குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆண் விலங்குலேருந்து விந்தணுக்களெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சரியான முறையில் வந்து குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அது லிக்யூட் நைட்ரஜன் சொல்லிவிட்டு திரவ நைட்ரஜனில் ஒரு நீண்ட நாள் உறையாமல் வந்து சேகரித்து வச்சுருவாங்க. சேகரித்து வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெண் விலங்குகள் வந்து அது ஒரு பருவத்துக்கு வந்த நேரம், கரெக்டாக ஹீட்டுக்குன்னு சொல்லுவாங்க. ஹீட்டுக்கு வந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும், அதோட அறிகுறிகளை பார்த்துட்டு அந்த நேரத்தில் தக்க நேரத்தில் வந்து இந்த விந்தணு உறைய வச்சுருக்கிற விந்தணுக்களை வந்து மறுபடியும் அதை ஒரு லிக்யூட் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அதை கர்ப்பப்பையில் வந்து செலுத்துவாங்க. ஸோ இதுதான் அதோட முறை.
0: லிசனர் ஒருத்தர் லைனில் இருக்கார், பேசுவோமா? வணக்கம் சார்,
1: சொல்லுங்க.
0: நம்ம இந்த செயற்கை கருவுற்றல் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா.
1: ஓகே,
2: சொல்லுங்க மேடம்.
1: ஆ சொல்லுங்க சார்.
2: நாங்கள் பிட்னாவத்தில் இருக்கேன், பிட்னாவத் பஞ்சாயத்தில் பிட்னாவத்தில் இருக்கேன்.
1: ஆ சரிங்க.
2: என்கிட்ட மாடு ஒரு 6 மாடு இருக்கு. மாடு அதை வச்சுதான் நாங்கள்
1: ஒன்னுதான்னுதுங்களா?
2: இல்ல, எல்லா மாட்டுலயுமே வந்து ஒரு சில மாடு 4 மாட்டுக்கு போட்டாங்கன்னா ஏதாவது ஒரு மாடு தான் பிடிக்குது, அப்புறம் வந்து பிடிக்கல. மாட்டுக்கெல்லாம் 2 வாட்டி போட்டாங்க. போன வருஷம் 2 வாட்டி போட்டாங்க, 250 வருஷம் காசுட்டு. அது கூட இந்த வருஷம் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு 2 மாடு ஊசி சென்னைக்கு போட்டோம், நிக்கல அப்படின்னு.
1: ஆக்சுவலா ஆமாங்க, அது வந்து நிறைய காரணம் இருக்குங்க. இப்போ வந்து சப்போஸ் வந்து நீங்க இப்ப 4 மாடு இருக்கு அப்படின்னாக்கா, வந்து எல்லா மாடுமே வந்து ஒரே உடம்பு வந்து ஒரே ரகமா இருக்கிறது கிடையாது. இப்போ வந்து எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஒரே மாதிரி தீவனம் தான் கொடுப்பீங்க இல்லைங்களா? ஒன்று அதுல வந்து ஆனா எடுத்துக்கிறது வந்து வேரியா கூட இருக்கலாம். ஒரு சில மாடு நல்லா சாப்பிடாமையும் இருக்கலாம். ஆனா வந்து ஹார்மோனல் பேலன்ஸ் சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளமும் இருக்குங்க. அதுக்கு வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களோட சயின்டிஸ்ட் வந்து, நீங்க உங்களோட நம்பர் வந்து என்னோட நம்பர் வந்து காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதுல வந்து வாங்க. இல்லைன்னா கேரி நீங்க வந்திருப்பீங்க கண்டிப்பா. கேரிக்கு நீங்க வாங்க, அங்க வந்து எங்களோட சயின்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு முக்கியமா வந்து கண்ட்ரோல்டு பிரீடிங்னு ஒரு நவீன முறை வந்து நாங்க உபயோகப்படுத்த போறோம் ஃபீல்டுல. அதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு, நாங்களே அதோட ஹார்மோனல் அந்த தெரப்பி அதாவது ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்து, நீங்கள் வந்து சனைக்கு வந்து கரெக்டான நேரத்துக்கு பார்க்கலன்னா கூட அந்த நேரம் தவறி இன்செமினேஷன் பண்ணால் கூட ஃபெயிலியர் வரலாம் உங்களுக்கு, சரிங்களா? இல்லைன்னா அந்த 4 மாட்டுக்கு வந்து கர்ப்பப்பை வீக்காக கூட இருக்கலாம், அந்த கர்ப்பப்பையில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதையெல்லாம் வந்து எங்களோட சயின்டிஸ்ட் வந்து செக் பண்ணிவிட்டு முறையாக வந்து உங்களுக்கு இன்செமினேஷன் பண்ணும்போது கட்டாயமாக வந்து உங்களுக்கு சனை பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா?
0: நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிப்பா. சரி மேடம், அடுத்த க்வெஸ்சனுக்கு போமா? இயற்கை இனப்பெருக்கத்துடன் நம்ம ஒப்பிடும்போது இந்த செயற்கை கருவுற்றல் இருக்கு இல்லையா, அதில் என்னென்ன முக்கிய நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லுங்களேன்.
1: செயற்கை கருவூட்டல் இப்போ நான் சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் மூலமாக நம்ம பண்ணுறோம். நேரடியாக நேச்சுரலாகவே வந்து ப்ரீடிங் வந்து நடக்கிறது ஒன்று. ஆனால் இதில் வந்து முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஆண் விலங்குலேருந்து நான் சொன்ன மாதிரி விந்தணுக்களை வந்து நம்ம எடுக்கிறோம், எடுத்து ஊசி மூலமாக தான் வந்து பெண் விலங்குக்கு வந்து நம்ம செலுத்துகிறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த விந்தணுக்கள் வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஆண்லேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அதை முதலே டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த ஆண்லேருந்து கிடைக்கக்கூடிய விந்தணுக்களை செலுத்தும் போது அதோட பால் உற்பத்தி வந்து கண்டிப்பா அதிகமாகும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆண்ல இருந்து தான் விந்தணுக்களை எடுத்திருப்பாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இது நம்ம பார்க்கும்போது அதிக பால் வந்து அதிலிருந்து பிறக்கக்கூடிய கண்ணுக்குட்டியில வந்து உங்களுக்கு அதிக பால் உற்பத்தி இயற்கையாகவே வந்துடும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு.

0: இப்போ இயற்கையாக வந்து ரெண்டும் மாடு வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னாக்கா லோக்கலாக தான் உங்களுக்கு கிராஸ் ஆகும். ஸோ அதுக்குரிய பலன் வந்து இல்லாமல் கூட போகலாம், பால் உற்பத்தி திறன் வந்து சாதாரணமாகவே இருக்கவும் செய்யலாம். அடுத்து வந்து பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, நம்ம விந்தணுக்களை வந்து சோதிச்சுட்டு தான் வந்து நம்ம ஊசி மூலமாகவே நம்ம போடுறோம். அப்படி பண்ணும்போது அந்த விந்தணுக்களை வந்து எந்த நோய்கள் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதுவே நேரடியாக கிராஸ் ஆகும்போது அந்த ஒரு மாடை வந்து நீங்கள் நிறைய மாட்டோட கிராஸ் பண்ண விடுவாங்க. அப்படி பண்ணும்போது என்னன்னாக்கா, மற்ற மாடுகள்லேருந்து அந்த ஆண் ஆட்டுக்கு வந்து ஆண் மாட்டுக்கோ ஆட்டுக்கோ வந்து உனக்கு நோய்கள் வந்து வந்திருக்கலாம். அதே அந்த நோய்வாய்ப்பட்ட ஆடோ மாடோ இன்னொன்றுக்கு மூலமாக கிராஸ் பண்ணும்போது அடுத்த பெண் ஆட்டுக்கோ மாட்டுக்கோ அந்த நோயை வந்து பரப்ப சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு இது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட சின்ன மாடோ ஆடோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய மாடை வந்து அதோட கிராஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பெரிய மாடு என்ன பண்ணும், காலை வந்து என்ன பண்ணணும்னா சின்ன மாட்டுக்கோ ஆட்டுக்கோ வந்து காயங்களை ஏற்படுத்தும் நேச்சுரலாக பண்ணும்போது. ஆனால் அந்த ஊசி மூலமாக போடும்போது அந்த பிரச்சனைகள் வந்து இல்லாமல் இருக்குது. அடுத்து வந்து என்ன அப்படின்னாக்கா, நம்ம விந்தணுக்களை வந்து நம்ம மூலமாக வந்து ஈவன் வந்து ஒன்லி பெண் கிடாரிகளை மட்டுமே பிறக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலத்தில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து அதை பெண் கன்றுகளை மட்டுமே நம்ம பிறக்க வைக்கிறது மூலமாக வந்து என்ன ஆகுதுன்னா, சீக்கிரம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து பால் அதிகமாக உற்பத்தி தரக்கூடிய கன்றுகளை வந்து குறுகிய காலத்தில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
1: மாடுகளின் மரபணு வந்து மேம்பாட்டிற்கு செயற்கை கருவூட்டல் வந்து எப்படி உதவுறது அப்படி சொல்லுங்களேன்.
0: செயற்கை கருவூட்டல் மாடுகளுக்கு வந்து எப்படி உயர்வு,
1: மரபணு மேம்பாடு என்ன, அந்தந்த இனத்துக்கு எப்படி மேம்படுது?
0: அது வந்து எப்படி மேம்படுது அப்படின்னாக்கா, நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இப்போ வந்து மரபணு அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ரத்தத்திலே இருக்குன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ வந்து ஒரு மாடு வந்து ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹைப்ரிட் எப்படி வருது அப்படின்னாக்கா, வந்து ஒரு மரபணு ரத்தத்திலே வந்து அதோட பால் உற்பத்தி திறன் அதிகம், இல்லை அதோட பாடி வெயிட் வந்து நல்லா இருக்குது, நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிவிடுவோன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஆராய்ச்சி மூலமாக ஸ்க்ரீன் பண்ணிவிடுவாங்க. ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு இந்தந்த ஆண் விலங்குக்கு அதிக பால் உற்பத்தி திறன் கூடிய கன்றுகளை உருவாக்க முடியும், இந்த ஆண் விலங்குக்கு அதிக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து முதல்ல கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆண் விலங்குகளில் இருந்து தான் வந்து விந்தணுக்களை எடுப்பாங்க. அப்படி என்ன பண்ணும்போது அப்படின்னா, அந்த மரபணு அந்த ரத்தம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போயிடும். அப்போது அந்த ஜெனரேஷனில் வந்து பால் உற்பத்தி திறனும் அதிகமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மரபணு பரிமாற்ற மேம்பாடு.
1: ஒரு லிஸ்னர் லைனில் இருக்காங்க, பேசுவோமா?
0: ஆ, பேசலாம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க சார். வணக்கம் சொல்லுங்கள் சார்.
2: நான் பெரம்பலா இருக்கேன் மேடம். பெரம்பலா ரங்கச்சந்திர பயில இருக்கேன் மேடம். நாங்கள்
0: ஆ சொல்லுங்க.
2: விவசாயம் பிளஸ் ஆடு மாடு வளர்க்குறேன் மேடம்.
0: சரிங்க.
2: இது மாடுக்கு ஊசி, வீட்டுக்கு வந்தால் ஊசி போட்டாங்க மேடம், ஒரு ரெண்டு மூணு ட்ரீட் போட்டால்தான் எப்பாச்சும் ஒன்றரை டைம் நிற்கிது மேடம், அதை கேரண்டியாக நம்ப முடியல.
0: இப்போ நீங்கள் மாடு ஊசி போடுறாங்க இல்லைங்களா, நீங்கள் வந்து இவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சொல்கிறது வந்து சனிக்கு வந்து எவ்வளோ நேரத்துக்குள்ளே சொல்கிறீங்க? ஊசி போட்டுறணும். காலையில வந்து உங்களுக்கு சென வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களா, சாயந்தரம் போடலாம், இல்ல நைட்டு வந்து சாயந்தரம் நீங்க சென்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து காலையில நம்ம வந்து போடணும். நம்ம இந்த டைமிங் வந்து நீங்க கரெக்டா பார்த்து அவங்களுக்கு வந்து சொல்லணும். மோஸ்ட்லி வந்து இப்ப உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வந்து காலையில் வந்து அவங்களோட ஆக்டிவாக இருக்கும்போது, சாயந்தரம் வந்திருக்கும்போது நீங்கள் ஒரு 12 மணி 18 மணி நேரத்துக்குள்ளே அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க. நீங்கள் அப்படி வந்து அந்த டைம் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் சென நிற்கல அப்படிங்கிறது வந்து இந்த டைமிங் மட்டும் காரணம் கிடையாது, நீங்கள் சொல்கிறபடி ரிப்பீட் ப்ரீடர் கூட வந்து உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ரிப்பீட் ப்ரீடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஊசி மட்டும்தான் போடுறீங்களா, இல்லை வந்து நேச்சுரலாக காலை மாட்டுக்கிட்டையும் விட்டுருக்கீங்களா? இந்த தப்பு தான் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் போட்டு பார்க்குறீங்க, காலை மாட்டுக்கிட்டு விடுறீங்க, அந்த காலை மாடு வந்து ஒரு 10 மாடு கூட கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து எந்த நோய் இருக்கோ அது வந்து இதுக்குள்ளே இந்த கர்ப்பப்பையில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்படி பண்ணும்போது நீங்கள் எத்தனை முறை இன்ஜெக்ஷன் போட்டாலையுமே அந்த இன்ஃபெக்ஷன்னால அது நிற்காது, மறுபடியும் ஹீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கும். அது வந்து நீங்கள் ஒரு முறை என்ன பண்ணணும்னா, அந்த கர்ப்பப்பையை கழுவுறதுன்னு சொல்லுவாங்க, ஒரு மெடிசன் வச்சு கர்ப்பப்பை

0: கழுவிட்டு ஒரு ஹார்மோனல் தெரப்பி அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து போட்டோம்னா கண்டிப்பாக ஆகும். இது இந்த விஷயத்த வந்து நீங்கள் வெட்டினரி டாக்டர்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி மாட்டுக்கிட்டேயும் விட்டேன் நான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கர்ப்பப்பையை வந்து கழுவி விடுவாங்க, கழுவிட்டு இன்ஜெக்ஷன் போடுவாங்க.
1: சரிங்க மேடம். இது நம்ம எந்த நேரமும் அவங்க டாக்டர் வர்றதில்லை மேடம், அவங்க ஸ்டாஃப் அனுப்புவாங்க.
0: ஆ, ஸ்டாஃப் கூட வரலாம். இந்த காலத்தில் வந்து ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸே கூட போடுறாங்க, டாக்டரே தான் போடணும்னு கிடையாது. டிபார்ட்மெண்ட்டில் வந்து கம்பவுண்டர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து வச்சுருப்பாங்க, அவங்களும் வந்து நல்ல ட்ரைனர்ஸாக இருந்தால் கட்டாயம் அவங்களும் கூட போடலாம், டாக்டர் தான் போடணும்னு இல்லை.
1: இப்போ வந்து பர்மலா நம்ம விக்டோரியில் வந்து உங்களுக்கு எல்லாமே லேடிஸ் போட்டிருக்காங்க மேடம்.
0: லேடிஸுமே நல்லா பண்ணுவாங்க, லேடிஸ் வெட்டினரியன்ஸ் லேட்டஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து.
1: அவங்க கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சி போடுறாங்களா எப்படின்னு தெரியல மேடம், அதில் ஒரு டவுட் இருக்கு மேடம்.
0: அப்படிங்களா, சரிங்க. நாங்கள் வேணா நீங்கள் அங்கே இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து நாங்கள் எங்களோட மீட்டிங்கில் வந்து நாங்கள் எடுத்து பேசுகிறோம் நாங்கள், சரிங்களா?
1: சரிங்க மேடம், சரிங்க மேடம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். புது புது பிள்ளைங்களா தான் இருக்குதுங்க, ஆனா டாக்டர் நல்லா டாக்டர் நல்லா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனா அவங்க எனி டைம் வர்றது இல்ல.
0: ஓகே ஓகே
1: ஒரு மேடம். அப்புறம் வந்து மேடம்
0: சொல்லுங்க.
2: ரொம்ப நன்றி.
1: டைம் ஆச்சுங்களா?
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
1: மாடு ஈட்டுக்கு வந்தா சிம்டம், ஒரு மாடு என் மாடு வந்து கட்ட மாட்டேங்க மேடம், என் மாடு கிராஸ் மேடம்.
0: அதே தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சைலண்ட் ஈட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு, சரிங்களா? சில மாடு கத்தாது. ஒன்றுத்துக்கு மேலே ஏதாவது ஏறுதுங்களா? ஒன்று மேலே ஒன்று ஏறி குதிக்குதா, அந்த மாதிரி எதாவது இருக்கா?
1: இல்லை மேடம், அது
0: எதுவுமே பண்ணல. ஓகே சரிங்க. நீங்கள் வந்து என்னோட கேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக, கேரி தெரியும்ல உங்களுக்கு? நீங்கள் வாங்க நெக்ஸ்ட் வீக், இல்லைனா ஒரு 10 டேஸ் கழித்து வாங்க, எங்களோட ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட சொல்லி அதுக்குன்னு ஒரு இப்போ ஒரு புதிய விஞ்ஞான முறையில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவர் கட்டாயம் வந்து உங்கள் மாடை பார்ப்பார்.
1: சரி மேடம், சரிங்க.
2: சரிப்பா, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம்.
3: अरे वाह, तुम्हारी गाय तो इस बार खूब दूध दे रही है, राज क्या है भाई?
4: राज नहीं, समझदारी है, मैंने AI अपनाया।
3: AI? ये क्या है?
4: AI यानी अच्छी नस्ल और समय पर गर्भाधान।
3: मतलब कम खर्च में ज्यादा फायदा?
4: बिल्कुल, दूध भी बढ़ा, हर साल बछड़ा भी, बीमारियां कम हुई और आमदनी डबल।
5: पशु चिकित्सक की सलाह लें, समय पर कृत्रिम गर्भाधान कराएं और पशुपालन को बनाएं मुनाफे का मजबूत साधन। कृत्रिम गर्भाधान, हर किसान की नई उड़ान।
2: செயற்கை கருவூட்டல் செய்யும் போது நாம எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை என்னென்ன?
0: நிறைய விஷயங்கள் இருக்குங்க மேம், ஏன்னா ரொம்ப முக்கியமானது. நம்ம நிறைய ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா, நம்ம செயற்கை கருவூட்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பெண் விலங்கோட பேக் சைடு இல்லைங்களா, இன்செமினேஷன் பண்ணுற இடம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும், கர்ப்பப்பை வந்து க்ளீனாக இருக்கணும், இன்செமினேஷன் பண்ணக்கூடிய அந்த கன்னுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சிரிஞ்சஸ் இன்செமினேஷன் யார் பண்ணுறாங்களோ அவங்களோட கை எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது என்னென்னா, சரியான பருவத்தில் வந்து நம்ம இன்செமினேஷன் வந்து பண்ணணும். இப்போ ஒரு ஃபார்மர் வந்து கேட்ட மாதிரி நிறைய முறை எனக்கு வந்துகிட்டே இருக்குது, சைலண்ட் ஹீட் இருக்குது, அவருக்கு தெரியவே மாட்டேங்குது எப்போ ஹீட்டுக்கு வருதுன்னு தெரியவே மாட்டேங்குதுங்கிறாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாடு வந்து சிலது ஒன்று மேலே ஒன்று ஏறலாம், இல்லை அது பின்னாடி அதோட உறுப்பிலிருந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா சளி மாதிரி ஒரு திரவம் வந்து தொங்கிட்டு இருக்கும், அதுக்கு இல்லட்டா வந்து என்ன ஆகும்னாக்கா வந்து கத்தும், அது நிறைய கத்திட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில சிம்டம்ஸ், இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி 12-18 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து ஊசி போட்டுடணும். நம்ம அந்த வந்து டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து அந்த விந்தடு அந்த செமனன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை உறைய வைக்கும் போது என்ன பண்ணணும்னாக்கா, அந்த யார் இன்செமினேட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அது ஒரு 35 டிகிரி செல்சியஸில் தான் வந்து டெம் அது, ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த விந்தடு வந்து உறைஞ்சி போயிருக்கும், -197 டிகிரியில் வந்து அது இருக்கும். அப்போ அதை நம்ம மறுபடியும் வந்து ஒரு லிக்யூடாக கொண்டு வரணும், திரவமாக கொண்டு வரணும். அப்போ அதை திரவமாக கொண்டு வரத்துக்கு தாயிங்கன்னு சொல்லுவாங்க, அப்போ வந்து ஒரு இளஞ்சூடான நீரில் வந்து அந்த ஸ்ட்ராவை வந்து வைப்பாங்க, நம்ம குடிக்கிறல ஸ்ட்ரா அந்த மாதிரி தான் இருக்கும், அதுவும் ஒரு சின்ன ஸ்ட்ராவாக இருக்கும், அதுக்குள்ளே அந்த செமனை வச்சுருப்பாங்க, அதை நம்ம வந்து லிக்யூடில் வந்து இளஞ்சூடான நீரில் வைக்கும்போது அது என்ன ஆகிடும் அப்படின்னா கரைஞ்சிரும், கொஞ்சம் கரைஞ்சிடும். அப்போ அது வந்து சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் தான் நம்ம வைக்கணும். அப்போ அதை வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கர்ப்பப்பையை வந்து ஒரு ரொம்ப சாஃப்டாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும், நம்ம ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணாலையும்

0: வந்து இப்போ அந்த இன்செமினேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம இன்செமினேட் பண்ணும்போது எந்த அனிமலுக்கு இன்செமினேட் பண்ணுறோமோ அது ரொம்ப அமைதியாக இருக்கணும். சில அனிமல்கள்லாம் வந்து ரொம்ப குதிக்கும், எகிரி எகிரி பண்ணும், அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இன்செமினேஷன் கட்டாயம் பண்ணவே கூடாது. அது ரொம்ப எகிரி குதிச்சுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இன்செமினேஷன் பண்ணும்போது அது வந்து செனை உருவாகாது, இதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் வந்து முக்கியமானது இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பெண் விலங்கு வந்து ரொம்ப நல்லா ஒரு ஹெல்த்தியான கண்டிஷனில் இருக்கணும். நம்ம சும்மா மேய மட்டும் விட்டுட்டு அதுக்கு எத்தனை முறை இன்செமினேஷன் போட்டிருந்தாலும் வராது, தீவனமும் நல்ல நேரத்துக்கு அது வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்.
1: இந்த செயற்கை கருவூட்டல் திட்டங்களை செயல்படுத்தும் போது நீங்கள் எல்லாம் என்னென்ன சவால்களை எதிர்கொள்கிறீங்க, அது பற்றி சொல்லுங்கள்.
0: ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு சவால் என்ன அப்படின்னாக்கா வந்து சரியான நேரத்தில் வந்து நம்ம சின்ன இருக்கா இல்லையா, அது வந்து அந்த பருவத்துக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, அது கண்டுபிடிக்கல அப்படின்னாக்கா அது வந்து டாக்டர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும், ஃபார்மருக்கும் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்கில்டான டெக்னீஷியன் மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியும். நம்ம அனுபவம் வாய்ந்த ரொம்ப திறமையான ஒரு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இல்லை டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களால மட்டும்தான் வந்து இதை பண்ண முடியும். யாருனாலையும் நியூவாக வந்துட்டாங்க ஒரு இனிஷியலாக இருக்கிற ஸ்டேஜில் வந்து அவங்க நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல்லாக வந்து இன்செமினேஷன் வந்து பண்ண முடியாது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அந்த விந்தணுக்கள் வந்து நான் ஸ்ட்ராவில் வந்து ஸ்டோர் பண்ணி லிக்யூட் நைட்ரஜனில் வைக்கணும் அப்படிங்களா, அந்த டெம்பரேச்சர் -197 அந்த டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே மெயின்டைன் ஆகியிருக்கணும். அதில் வந்து முன்ன பின் ஆனாலையுமே வந்து இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்லேயுமே வந்து கோல்டு -20 ஃப்ரீசரில் வந்து சிக்கன் ஃபிட் நிறையா வைக்கிறோம் நம்ம. இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகலைனா தண்ணி ஆகி கோல்ட் ஆகி சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி வந்து அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகலைனாக்கா அந்த விந்தணுக்கள் வந்து செத்து போயிடும் நம்ம. ஸோ அதனால் வந்து அதை எப்போவுமே நம்ம வச்சுருக்கணும். அதே மாதிரி வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப இன்னும் விழிப்புணர்வுகளுக்கு வந்து அவசியமாக இருக்குது. இப்போ எத்தனையோ பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, எத்தனையோ முறை நாங்கள் இன்செமினேஷன் போட்டே இருந்தோம், செனை பிடிக்கல. ஏன் செனை பிடிக்கல, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவங்க நினச்சிட்ருக்காங்க மாடு கத்தின உடனே அதுக்கு அறிகுறி வந்துடுச்சு, உடனே ஊசி போட்டோடனே சனியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. அவங்களோட சைடில் இருந்தும் மாட்டை வந்து எப்படியெல்லாம் பராமரிக்கணுங்கிற விழிப்புணர்வு இருக்கணும். அதே மாதிரி வந்து எந்த மாதிரி அவங்க மாடு வந்து சரியாக கத்த மாட்டேங்குது அப்படின்னா சனை கண்ணு போட்டதுலேருந்து எவ்வளோ நாள் கழித்து அதோட சரீரத்தில் மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத ஃபார்மர் கண்டுபிடிச்சி சொன்னால் தான் வெட்டினரியன்ஸை வந்து ஃபீல்டு வெட்டினரியன்ஸ் கூட சரியான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா அதுக்கு நான் சொன்ன மாதிரி ஹார்மோனல் டிஃபிஷியன்சி ஊட்டச்சத்து குறைவு இது வந்து ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு இது. சில ஃபார்மர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாடு வந்து கண்ணு போடுறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் கூட வந்து பால் கறந்துட்டே இருப்பாங்க. அந்த தப்பு செய்யவே கூடாது. மாடு செனை பிடிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே அவங்க வந்து பாலை கறக்கவே கூடாது. அப்போ தான் வந்து அந்த மாட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கன்சீவாக இருக்கும்போது அதுக்கு சக்தியும் வேணும், உள்ள கன்று வளரத்துக்குரிய சக்தியும் வேணும், அதுக்கும் ஒரு சக்தி வேணும், பால் கொடுக்கறதுக்கும் சக்தி வேணும், கர்ப்பப்பை ஹெல்த்தியாக இருக்கும், அப்போ தான் அடுத்த சனை சீக்கிரம் பிடிக்கும். அவங்க வந்து லாஸ்ட்டு மினிட் வரைக்கும் கண்ணு போடுற ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து பால் கறந்துகிட்டே இருந்தாங்கன்னா அது கர்ப்பப்பை வந்து வீக்காக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய சேலஞ்சஸ்.
1: நமது தீவில் பல வகையான மாடுகள் இருக்கு இல்லையா, அனைத்து மாடுகளுக்கும் செயற்கை கருவூட்டல் பொருத்தமானதா?
0: கண்டிப்பாக பொருத்தமானது, எல்லா மாடுகளுக்குமே பொருத்தமானது. இந்த செயற்கை கருவூட்டல் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஒரு கலப்பின மாடுகளை வந்து உருவாக்குறதுக்காக தான். ஏன் அப்படின்னா நம்ம லோக்கல் பிரீடில் வந்து அதோட லோக்கல் ரகத்துக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கலாம், ஆனால் அதோட பால் உற்பத்தி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பால் உற்பத்தி அதிகமாக தரக்கூடிய விந்தணுக்களை வந்து ஜெர்சி HF அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு ரக மாடுகளுடைய செமனை வந்து நம்ம போடும்போது அந்த கலப்பின மாடுகள் கன்றுகளுக்கு வந்து பால் உற்பத்தி திறனும் அதிகமாக இருக்கும், அந்த லோக்கல் மாடிலிருந்து வரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதுக்கு இருக்கும், ரெண்டு கலந்து வரும். இல்லை சில ஃபார்மர்ஸ் வந்து விருப்பப்படுவாங்க, இல்லை எனக்கு கலப்பின மாடுகள் தேவையில்லை, நான் லோக்கல் பிரீடே தான் வளர்ப்பேன் அப்படின்னும் அது ஒரு இன தூய்மைன்னு சொல்லுவாங்க. அந்த லோக்கல் பிரீடு கூடிய செம்மனே வந்து நம்ம போட்டு கூட நம்ம வந்து பண்ணலாம். சிலதில் வந்து என்ன அப்படின்னாக்கா சிறிய மாடுகள் இருக்கும், அதோட உடம்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அப்போ வந்து பெரிய மாடுகளுடைய செம்மனையும் எடுத்து போட்டு கூட நம்ம வந்துடலாம். ஸோ ஆக நம்ம பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக கலப்பினமும் உருவாக்க முடியும், பியூராக லோக்கல் பிரீடும் நம்ம பண்ண முடியும். சிறிய சிறிய மாடுகள் உடல் அளவில் சிறிய இருக்குதுல்ல, அதுக்கும் இது பொருத்தம்.
1: இந்த செயற்கை கருவூட்டல் வந்து ஒரு காலநிலை

0: தான் பண்ணணும், அடுத்த காலநிலையில் பண்ண முடியாது அப்படி எதுவும் இருக்கா?
1: அப்படிலாம் வந்து கிடையாது. அதாவது நம்ம காலநிலைக்கு தகுந்த மாதிரி டைமிங் வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து வெயில் காலம் அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு கூலான நேரத்தில் தான் நம்ம வந்து இன்செமினேஷன் வந்து பண்ண முடியும். ஏன் அப்படின்னா வந்து அதிகமான வெயில் அப்படி இருக்கும்போது அதோட செம்மனோட குவாலிட்டி வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா குளிர்ச்சியான நேரத்தில் தான் இன்செமினேஷன் வந்து பண்ணணும். நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா அந்த விந்தணுக்களை வந்து நம்ம சேமித்து வைக்கக்கூடிய அந்த லிக்யூட் நைட்ரஜன் வந்து எப்போவுமே ஒரு குளிர்ச்சியான ஒரு இடத்துல தான் வைக்கணும். ஏன்னா அதை வந்து இந்த டெக்னீஷியன் இன்செமினேஷன் பண்ணுறதுக்கு போகிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அந்த லிக்யூட் நைட்ரஜனை எடுத்துகிட்டு போகும்போது அவங்க வெயிலில் வச்சுட்டாங்கன்னா சீக்கிரம் இவாப்ரேட் ஆகிடும். அப்போ உள்ளே இருக்கிற செமன் வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து எப்போவுமே வந்து லிக்யூட் நைட்ரஜனை வந்து ஒரு கூலான இடத்துல தான் நம்ம வைக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு இன்செமினேஷன் ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ சில நிறைய ஃபார்மருக்கு இருக்கிற மாதிரி சைலண்ட் ஹீட், அவங்களுக்கு வந்து செனை எப்போக்கு வருதுன்னே தெரியலேங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோல்டு ப்ரீடிங்னு ஒரு தெரப்பி இருக்குது, அதை வந்து நம்ம கண்டிப்பாக கொண்டு போகலாம். ஆக மொத்தம் எல்லா கண்டிஷன்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம்.
0: சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசுவோம் தொடர்ந்து.
2: அரே வா, तुम्हारी गाय तो इस बार खूब दूध दे रही है, राज क्या है भाई?
3: राज नहीं, समझदारी है। मैंने AI अपनाया।
2: AI? ये क्या है?
3: AI यानी अच्छी नस्ल और समय पर गर्भाधान।
2: मतलब कम खर्च में ज्यादा फायदा।
3: बिल्कुल, दूध भी बढ़ा, हर साल बछड़ा भी, बीमारियां कम हुई और आमदनी डबल।
4: पशु चिकित्सक की सलाह लें, समय पर कृत्रिम गर्भाधान कराएं और पशुपालन को बनाएं मुनाफे का मजबूत साधन। कृत्रिम गर्भाधान, हर किसान की नई उड़ान।
0: ஒரு லிசனர் லைன்ல இருக்காங்க, பேசுமா? வணக்கம் சார்.
5: வணக்கம்,
1: சொல்லுங்க சார்.
5: மேடம், மாட்டில் ஊசி போட்டால் ஊசி பிடிக்குதுல்ல மாட்டில்?
1: எத்தனை முறை போட்டிருக்கீங்க இது வரைக்கும்?
5: ரெண்டு தடவை மூணு தடவை போட்டு நிறைய மாடு விற்றுட்டோம். அதே மாதிரி நிறைய மாடு விற்றாச்சு.
1: ஓகே ஓகே. இது ஆல்ரெடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறீங்களா, இல்லை நிறைய கண்ணு போட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சுங்க?
5: அது இப்போ நிற்கிற மாட்டுக்கு வந்து ரெண்டு தடவை தான் போட்டிருக்கேன், இப்போ இதுக்கு பிடிச்சிருக்கு.
1: ஓகே. ஆ,
5: அதுக்கு முன்னாடி இந்த மாடுக்கு நிறைய தடவை போட்டு பிடிக்காமையே மாட்டை விற்றாச்சு.
1: அப்படிங்களா? நிறைய அதான் விஷயங்கள் இருக்குதுங்க. இப்போ வந்து அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் காளை மாட்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு விட்டுட்டு அப்புறம் ஊசி போட்டிங்களா, இல்லை எந்த மாதிரி பண்ணீங்க?
5: இல்லை, காளை மாட்டுக்கு விடவே இல்லை.
1: விட இல்லைங்களா? அப்போ வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம நிறைைய டெஸ்ட்டுகள் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அதோட கர்ப்பப்பையில் வந்து அதோட சத்து எப்படி இருக்குது, கர்ப்பப்பை வீக்காக கூட இருக்கலாம் சில மாட்டுக்கு, இல்லை சரிங்களா? இப்போத்துக்கு வந்து நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் அந்த முளைக்கட்டின பயர் வகைகளெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எப்பயாவது கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்க ஒரு வாட்டி கொடுத்தா அது ஆகாது. சில நேரத்துல வந்து அதோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் வந்து கண்டினியூஸா அதுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதோட அளவு வந்து முளைக்கட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணிய பயரா வந்து கொடுங்க. முளைக்கட்டி ஒரு தீப்பெட்டி சைஸுக்கு வந்து கொடுத்துட்டு டேப்லெட்டும் கொடுத்துட்டு கர்ப்பப்பையும் கழுவணும். கர்ப்பப்பை கழுவுனாங்களா? கழுவில் நீங்கள் வந்து ஒரு முறை அவங்க பக்கத்தில் இருக்கிறையும் சொல்லுங்க, நாங்களும் பேசுகிறோம், எங்கள் சயின்டிஸ்ட்டும் ஒரு சில நேரத்தில் வந்து நான் பார்க்க சொல்கிறேங்க, சரிங்களா?
5: சரி. அதே மாதிரி இப்போ வந்து இந்த டேஸ் போட்டான்னு ஒரு ஜர்ஜி கண்டாவை பிறக்குதுல, நாட்டு மாடு மாதிரியே பிறக்குது. ஒரு நல்ல ஜாதி மாடு இல்லை, இருந்தோ ஒரு 3 லிட்டர் 3.5 லிட்டர் அவ்வளோதான் பால் கொடுக்குற மாதிரி.
1: அப்படிங்களா? சரிங்க சரி.
5: நல்ல ஒரு
1: டிபார்ட்மெண்ட்ல நாங்கள் பேசுகிறோங்க, சரிங்களா? அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்க பேசுறோம், சரிங்களா?
0: சரி மேம், இந்த செயற்கை கருவூட்டல் நமது தீவிலையும் நடக்குது இல்லையா, இது பற்றின விழிப்புணர்வு நம்ம விவசாயிகளுக்கு எந்த அளவு இருக்குன்னு சொல்லுங்கள்.
1: நம்ம விழிப்புணர்வு வந்து இவங்க இப்போங்களே ஃபார்மர்ஸ் எத்தனை பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அவங்ககிட்ட இருக்குது இன்செமினேஷன் பண்ணிக்கணுங்கிற விருப்பம் இருக்குது. ஆனால் மாடை வந்து எந்த அளவுக்கு பராமரிக்கணும், நம்ம இன்செமினேஷன் போடுறதுக்கு முன்னாடி மாட்டுக்கு தீவனம் கொடுத்து அதை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்து இன்னும் இல்லாமல் தான் இருக்குது. ஈவன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சர்வீசஸ் அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு மோர் தென் 6,000 இன்செமினேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே ட்ரெயின்டு டாக்டர்ஸ்.

0: டாக்டர்ஸ் எல்லாருமே ஃபுல்லு அவங்களோட கன்செப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கானா ஃபார்மஸ் மத்தியில் நம்ம எந்த நேரத்தில் வந்து கருவூட்டம் செய்யணும், எந்த மாதிரியெல்லாம் அறிகுறிகளை வந்து நம்ம பார்க்கணும், எப்போ கட்டாயம் அதுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னா வேறு என்ன மாதிரியெல்லாம் பராமரிப்பு செய்யணுங்கிற விழிப்புணர்வு கட்டாயம் தேவை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டினரி சர்வீசஸ்.
2: अरे वाह, तुम्हारी गाय तो इस बार खूब दूध दे रही है। राज क्या है भाई?
3: राज नहीं, समझदारी है। मैंने AI अपनाया।
2: AI? ये क्या है?
3: AI यानी अच्छी नस्ल और समय पर गर्भाधान।
2: मतलब कम खर्च में ज्यादा फायदा।
3: बिल्कुल, दूध भी बढ़ा, हर साल बछड़ा भी, बीमारियां कम हुई और आमदनी डबल।
4: हाँ, AI अपनाओ, खुशहाली लाओ, अच्छी नस्ल से लाभ कमाओ।
5: पशु चिकित्सक की सलाह लें, समय पर कृत्रिम गर्भाधान कराएं और पशुपालन को बनाएं मुनाफे का मजबूत साधन। कृत्रिम गर्भाधान, हर किसान की नई उड़ान।
1: நமது விவசாய பெருமக்களுக்கு புரியுற மாதிரி செயற்கை கருவூட்டல் குறித்த விளக்கங்களை அருமையா சொன்னீங்க, நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி.